தொட்டு துமை பெண்ணிட்டே துமை பெண்ணாத்து எவையே துமை பெண்ணிட்டே ஸ்கொலாந்து எவையே துமை பெண்ணி.